0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தரி ததல தஜ்ஜனு தஜனு தத்தினி தத்தினி தஜ்ஜனு தக்கிட்ட தரித தனத தனுத திமித்த தங்கிட்டு
1: சீட் கே தொடர் மன் மத்கர் சீட் கே தொடர் மன் மத்கர் சப் சலே கே சீதா கூட சீதிங்கி சீதி